0: தேசி திங்கள ஜக்னி, சுவாணி திங்கள் அஜ்ஜி, கொச்சக்கி கூலிக சட்லி ஹாக்கத் பஜ்ஜி.
1: ரேடியோ குந்தாப்ரா 89.6 FM, குந்த கண்டுகள பிரகிருதிய ஸ்வரா.